0: ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்டே
1: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

பும்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்களாய் வா. பும்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்க.